0: காலநிலை மாற்றங்கள் இயற்கையின் ஒரு இயல்பான செயல். ஆனால் சில சமயங்களில் இயற்கையின் அந்த காலநிலை மாற்றமானது புவியில் வாழும் மனிதன் மற்றும் பிற உயிரினங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை தந்து அன்றாட வாழ்க்கை முதல் அவனது பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை கூட நேரிடுவதற்கு காரணமாக அமைகின்றது. நேர்களே, இன்றைய ஊடகங்கள் வாயிலாக நாம் அடிக்கடி காலநிலை சம்பந்தமான பெயர்களாக நாம் கேட்டு வருபவைத்தான் எல்நினோ மற்றும் லானினா. இது இயற்கையில் தோன்றும் காலநிலை மாற்றத்தின் இரண்டு நிகழ்வுகள். இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது சி ஆதிபகவன் அவர்கள் எழுதி வழங்கும் முறை எல்நினோ மற்றும் லானினா என்னும் இயற்கை விளைவுகள்.
1: இன்று பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் அடிக்கடி வரும் செய்தி எல்நினோ விளைவை பற்றித்தான். அதனை குறித்து விரிவாக காண்போமா? எல்நினோ என்பது புவி வெப்பமாதலின் காரணமாக புவியின் கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு ஒழுங்கற்ற காலநிலை மாற்றமாகும். இதனை விரிவாக எல்நினோ தெற்கத்திய அலைவு, அதாவது எல்நினோ சதர்ன் ஆசிலேசன், சுருக்கமாக என்சோ என அழைப்பர். பசிபிக் கடல் பரப்பு வெப்பநிலையானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது 7 முதல் 24 மாதங்கள் வரை சராசரி வெப்பநிலையை விட கிட்டத்தட்ட 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி மற்றும் பெரு நாடுகளுக்கு அருகே உள்ள பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடைவதையே எல்நினோ என்று அழைக்கிறோம். எல்நினோ என்பது ஸ்பானிய மொழியில் சிறுவன் என்னும் பொருள் கொண்டது. இந்நிகழ்வு சரியாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் 2 முதல் 7 ஆண்டுகள் இடைவெளியும் உண்டு. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் மாற்றம் ஏன் உலகளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற கேள்வி எழலாம். உலகின் மிக பெருங்கடலான பசிபிக் பெருங்கடலில் உலகிலுள்ள மொத்த கண்டங்களையும் வைத்தாலும் ரஷ்யா அளவு கடல் பகுதி மிஞ்சியிருக்கும். இதனால்தான் உலகின் காலநிலையை தீர்மானிக்கும் முக்கிய பங்கை பசிபிக் பெருங்கடல் வகிக்கிறது. எல்நினோ இல்லாத காலங்களில் பசிபிக் பெருங்கடலில் வீசும் காற்று வெப்பமான நீரை ஆசியாவை நோக்கி தள்ளும். இதனால் நமது பகுதியில் நல்ல மழை பெய்யும். ஆனால் எல்நினோ காலத்தில் இந்த காற்று பலவீனமடைந்து வெப்பமான நீர் மீண்டும் கிழக்கு நோக்கியே நகர்ந்து தென் அமெரிக்கா அருகே தேங்கிவிடும். இதனால் உலகளவில் மழை பொழியும் இடங்களின் நிலை மொத்தமாக மாறிவிடும். நடப்பாண்டில் எல்நினோ ஜூலை மாதம் உருவாக உள்ளது. இது அக்டோபர் மாதம் சூப்பர் எல்நினோவாக மாற இருக்கிறது. சூப்பர் எல்நினோ என்றால் என்ன என்பது பற்றி காண்போம். பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு மிக கடுமையான அளவில், அதாவது 2 லிருந்து 3 செல்சியஸ் அல்லது அதற்கும் மேல் அதிகரிப்பதை சூப்பர் எல்நினோ என அழைக்கிறோம். கடந்த 1871 முதல் இந்திய துணைக்கண்டத்தில் கோடை மழை தவறிய பல நிகழ்வுகள் எல்நினோ ஆண்டுகளில் நிகழ்ந்தவை என்று கருதப்படுகிறது. தென்மேற்கு பருவமழைதான் இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை தருகிறது. இப்போது வரவுள்ள எல்நினோவினால் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட

குறைவாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. காலநிலை தரவுகளை ஆராய்ந்தோம் என்றால் எல்நினோ ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான ஒன்றாகவே அமைந்துள்ளது. ஆனால் அதுவே சூப்பர் எல்நினோவாக உருவெடுக்கும் போது வடகிழக்கு பருவமழை அதிதீவிர கனமழை மற்றும் பெருவெள்ளமாக மாறும் அபாயமும் உண்டு. முந்தைய கணக்குகளை பார்த்தோம் என்றால் 1972, 1982, 1997 மற்றும் 2015 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கனமழையும் பெருவெள்ளமும் ஏற்பட்டது. இவை அனைத்தும் சூப்பர் எல்நினோ உச்சத்தில் இருக்கும்போது நடைபெற்றவைகளாகும். குறிப்பாக 2015 சென்னையை புரட்டி போட்ட பெருவெள்ளம் இந்த சூப்பர் எல்நினோ சமயத்தில்தான் என்பதை மறக்க இயலாது. வரலாற்றின் ஏடுகளை புரட்டி பார்த்தால் மிக தீவிரமான சூப்பர் எல்நினோ 1876-78 காலகட்டங்களில் நிகழ்ந்தது. இது கிட்டத்தட்ட 21 மாதங்கள் நீடித்தது. இதனால் உலகெங்கும் வறட்சி, வெப்ப அதிகரிப்பு, பெருவெள்ளம் மற்றும் பஞ்சம் ஏற்பட்டது. இக்காலகட்டத்தில் இதன் காரணமாக கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் இறந்ததாக தரவுகள் கூறுகின்றது. இதனை தாது வருட பஞ்சம் என தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இனி எல்நினோவினால் ஏற்படும் விளைவுகளை பார்ப்போம். எல்நினோ காரணமாக ஒரு நாட்டில் வழக்கத்துக்கு மாறாக அதிக கனமழையோ அல்லது கடும் வறட்சியோ ஏற்படுகிறது. அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் மழையே பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டால் தெற்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளில் கனமழை பெய்து வெள்ளம் நிலச்சரிவால் பேரழிவு ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பதால் கடலில் ஏற்படும் சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலைகள் கூட மிக எளிதாக புயல்களாக உருவெடுக்கின்றன. மேலும் புயல்கள் நீண்ட நேரம் கடலில் தங்கி தீவிர புயலாகவும் மாறி கடற்கரை பகுதிகளை மிக வலிமையாக தாக்குகின்றன. இது தவிர துருவப்பகுதிகளையும் இது பாதிக்கிறது என்பது அதிர்ச்சியளிக்கும் செய்தியாக உள்ளது. அது எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த வெப்பநிலை தாக்குதலால் பனிக்கட்டிகள் உருகுவது தொடர்ந்து அதிகரிக்கிறது. இதனால் உலக அளவில் கடல் மட்டம் உயர்ந்து பல்வேறு தீவு நாடுகளும் கடற்கரை பகுதிகளும் கடலால் மூழ்கடிக்கப்படும் அபாயமும் அதிகரிக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தால் குளிர்பிரதேச நாடுகளாக கருதப்படும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட தீவிர வெப்பம் பதிவாகி வருவதல்லாமல் சில பகுதிகளில், குறிப்பாக ரஷ்யாவின் வடக்கு பகுதி, அமெரிக்காவின் வடபகுதிகளில் வழக்கத்தை விட அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டு பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. இந்த ஆண்டு இந்தியா முழுவதும் வெப்ப அலைகள் வழக்கத்தை விட முன்பாகவே வந்துவிட்டன. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் சார்பாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி உலகின் மோசமான வெப்ப அபாயத்தை எதிர்கொள்ளும் 50 நகரங்களில் இந்தியாவின் 14 நகரங்கள் இடம்பெற்றுள்ளன என்பது அதிர்ச்சியூட்டும் செய்தியாகும். இதில் குறிப்பாக அகமதாபாத், நாக்பூர் மற்றும் மதுரை ஆகிய நகரங்கள் உலக அளவில் முதல் 10 இடங்களுக்குள் உள்ளது. எல்நினோவின் நேரடி பாதிப்பு விவசாயிகளைத்தான் தாக்கும். நமது இந்திய துணைக்கண்டம் விவசாயம் சார்ந்த நாடு என்பது நாம் அறிந்த ஒன்று. பருவமழை குறைவினால் பயிர்களின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படுகிறது. உற்பத்தி குறையும் போது காய்கறி, பருப்பு வகைகள் மற்றும் அரிசியின் விலை விண்ணை முட்டுகிறது. இந்த உணவு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டியிருப்பதால் நாட்டின் ஒட்டுமொத்த நிதிநிலை சமநிலையும் பாதிக்கப்படுகிறது. மேலும் மழை குறைவதால் நீர் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி குறைகிறது. இந்த தட்டுப்பாட்டை சமாளிக்க அரசு வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அனல் மின் நிலையங்களுக்கும் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டு தொழிற்சாலைகளின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. இதுபோன்ற காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு நாடு தள்ளப்படுகிறது. எல்நினோ பெரும்பாலும் சராசரியை விட அதிக வெப்பநிலையுடன் தொடர்புடையது. இது இந்தியா முழுவதும் கடுமையான வெப்ப அலைகளுக்கு வழிவகுக்கிறது. இந்த வெப்ப அலைகள் கடுமையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தி வெப்பம் தொடர்பான நோய்களையும் உயிர் இழப்புகளையும் உண்டாக்கும். வெப்பநிலை மாறுபாட்டின் ஒட்டுமொத்த அதிகரிப்பு மனித ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடும். இனி எல்நினோ விளைவை தடுப்பது எப்படி என பார்ப்போம். புவி தோன்றிய காலம் தொட்டே காலமாற்றங்கள் சகஜமானது என்றாலும் இப்போது மனித தலையீடு காரணமாக மிக குறைவான காலத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது.
19ஆம்

நூற்றாண்டில் உருவான தொழிற்புரட்சி முதல் இன்று வரை பூமியின் சராசரி வெப்பநிலை சுமார் 1.3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை பல்வேறு நாடுகளை ஒன்றிணைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இவையெல்லாம் நமது பங்களிப்பின்றி சாத்தியப்படாது. காடுகளை வளர்த்து பாதுகாக்க வேண்டும், தனி வாகனங்களின் உபயோகத்தை குறைத்து பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும், அதிக வெப்பத்தை வெளியேற்றும் மின்பொருள் உபயோகத்தை தவிர்க்க வேண்டும். இது போன்றவற்றை பொதுமக்கள் கடைபிடித்தாலே உலக வெப்பமயமாதலின் பெரும் பங்கை குறைக்கலாம். இதுவரை எல்நினோ பற்றி பார்த்தோம். இனி லானினா என்றால் என்ன என்று பார்ப்போம். பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் கடல் மேற்பரப்பு குளிர்விப்பையே லானினா என்கிறோம். இது ஸ்பானிஷ் மொழியில் சிறுமி என பொருள்படும். இப்பகுதியில் காற்று வழக்கத்தை விட வேகமாக வீசுவதால் சூடான நீர் மேற்கு நோக்கி தள்ளப்பட்டு அதற்கு பதிலாக ஆழத்தில் இருக்கும் குளிர்ந்த நீர் மேலே வருகிறது. இதன் காரணமாக உலகெங்கிலும் உள்ள வானிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. லானினா ஆண்டில் பசிபிக் பெருங்கடலுக்கு மேலுள்ள காற்று வழக்கத்தை விட மிகவும் வலிமையாக இருக்கும். இது பொதுவாக சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கிறது. லானினாவின் போது காற்று மிகவும் வலிமையாக இருப்பதால் அது ஏராளமான சூடான கடல் நீரை மேற்கு நோக்கி, அதாவது இந்தோனேசியாவை நோக்கி தள்ளுகிறது. இதன் விளைவாக தென் அமெரிக்காவிற்கு அருகில் ஏராளமான குளிர்ந்த நீர் கடலின் மேற்பரப்பிற்கு உயர்கிறது. இதனால் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீரின் வெப்பநிலை வழக்கத்தை விட சில டிகிரி குறைகிறது. கடலின் வெப்பநிலையில் ஏற்படும் இந்த சிறிய மாற்றம் கூட உலகம் முழுவதுமான வானிலையை பாதிக்கக்கூடும். லானினா நிகழ்வின் முக்கிய தாக்கங்கள் பற்றி பார்ப்போம். அதிக மழைப்பொழிவு. லானினா காலங்களில் இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வறட்சி. தென் அமெரிக்கா மற்றும் தென்மேற்கு அமெரிக்க பகுதிகளில் வழக்கத்தை விட வறண்ட வானிலை காணப்படும். லானினா காரணமாக இந்தியாவின் பல பகுதிகளில், குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் வழக்கத்தை விட குளிர் அதிகமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கடுமையான குளிர்காலம். வட இந்தியாவில் நீண்ட குளிர் அலைகளும் மலைப்பகுதிகளில் அதிக பனிப்பொழிவும் ஏற்படலாம். இது விவசாயம் மற்றும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம். இனி அதிக மழைப்பொழிவு. லானினா நிலவும் ஆண்டுகளில் இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கும். வடகிழக்கு பருவமழையும் சில நேரங்களில் வலுப்பெற்று தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் அதிக மழைக்கும் புயல் உருவாக்கத்திற்கும் வழிவகுக்கலாம் என சில ஆய்வுகள் கூறுகின்றன. எல்நினோ மற்றும் லானினா இரண்டுமே இயற்கையாக விளையும் நிகழ்வுகள். இயற்கையை சீர்குலைக்காது மனிதன் இருப்பானேயானால் இயற்கை அன்னை நம்மை பாதுகாப்பாள். மாறாக இயற்கையை சீர்குலைக்கும் செயல்களில் மனிதன் ஈடுபடும் போது இயற்கை அன்னையானவள் சீறி எழுந்து அழிவை தருவாள் என்பது நிச்சயம்.

நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திரு சி ஆதிபகவன் அவர்கள் எழுதி வழங்கிய உரை எல் நினோ மற்றும் லா நினா என்னும் இயற்கை விளைவுகள்.

0: இன்றைய தமிழ்ச்சூழல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திரு சுப்பிரமணியன் கிள்ளிப்பாலம் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை அகநக.
1: அன்று காலை பெரிய உற்சாகத்துடன் தூக்கத்திலிருந்து எழுந்தான் விஸ்வன். அதற்கொரு காரணமுண்டு. அன்று மாநில நூல் கண்காட்சி விழாவின் இரண்டாவது நாள். முதல் நாள் ஏதோ திரைப்பட நடிகையின் நடனம் உள்ளடங்கிய திறப்பு விழாவெல்லாம் இருந்ததாக செய்தி. அவ்வகை நிகழ்ச்சிகளிலெல்லாம் அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் இன்று கண்டிப்பாக போகத்தான் வேண்டும். பள்ளிக்கூட நாட்களில் பாடத்திட்டத்தின்படி அமைந்திருந்த புத்தகங்களை படித்து முடிக்க தான் எவ்வளவோ இன்னல்பட்டது விஸ்வனின் நினைவிற்கு வர அவன் சிரித்துவிட்டான். பிற்பாடு மேற்படிப்பிற்கு பிறகு வேலை கிடைக்காமல் சுற்றித் திரிந்த நாட்களில் பிறர் தூண்டுதல் இல்லாமலேயே நூலகங்களில் ஏறி இறங்கி வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு மட்டும்தான். அவ்வாறு பல எண்ணங்கள் அவன் உளத்தில் எழ வண்டியை மிதித்தபடி வந்த களைப்பை அவன் உடல் மறந்து போனது. நூல் கண்காட்சி திடலின் முன் திரண்ட கூட்டத்தை பார்த்த விஸ்வன் வியப்பால் சோர்ந்து போனான். எவ்வளவு கூட்டம்! வாசகர்களை விட நூல் வெளியீட்டாளர்கள் எண்ணிக்கை அதிகமோ? தன் மிதிவண்டியை உருட்டியபடி உள்ளே நுழைந்தான் விஸ்வன். எத்தனை பிரச்சுரங்கள்! ஒவ்வொரு பிரச்சுரத்திலும் எவ்வளவு புத்தகங்கள்! இதில் கலந்து கொள்பவர்கள் எண்ணிக்கையை விட இதில் கலந்து கொள்ள